0: ஒட்டி ஓணம் பொன்னோணம் லக்கி ட்ரோயிலே ERCலே கோல்ட் காயின் வின்னர் ஷாமி காஞ்சிடம் வரா 60 வருஷத்தை சேவன பாரம்பரியவாய் MRT மெட்டல் மார்ட் சாலையிலும் மார்க்கெட் ரோட் வாட்டர் அதோரிட்டிக்கு எதிர்வசத்தும்
1: അടുത്ത ഗാനത്തിലേക്ക്. ചിത്രം ലണ്ടൻ ബ്രിഡ്ജ്, രചന റഫീഖ് അഹമ്മദ്, സംഗീതം രാഹുൽ രാജ്, ഗായകൻ ഹരിചരൺ.